எதிர்த்த சாரி கிளம் சிவாப்பாசராய்ஷமயனா யஜங்குபமினா கீரவாவி யதனா.

இயமாப அவள் சிலக்கெல்லார்க்க அவளே ஓ மயனா இயசமாசக்க சுரௌ சகுணாவா இயசதி பக்கம் குணாய வாசி.